0: 819 kHz, ये है रेडियो मॉरिशस। रेडियो मॉरिशस
1: மொரிஷஸ் வானொலி சரியாக காலை 11 மணி ஆகிறது.

வானொலி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எவ்வளவு உலகம் கடைந்த வணக்கம். இது மொரிஷியஸ் வானொலி 819 கிலோ சமத்தலைகளில் ஞாயிற்றுக்கும் தோறும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை உங்கள் தமிழ் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகின்றது. வழக்கமாக இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடல், கொலியூர் தப்தன் சிறந்த தமிழ் பாடல்கள் ஆகியவையெல்லாம் இடம்பெற உள்ளன. சரி, முதலில் இதோ பக்தி பாடல்.

0: Kollywood Top 10. Kollywood Top 10 with Sundaram.
1: Kollywood Top 10 சிறந்த தமிழ் பாடல்கள். உங்கள் விருப்பமான பாடல்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். SMS மூலமாக 5718-5677, 5718-5677. Kollywood Top 10.
2: Number 10.
3: Album Sync Indie.

0: Number nine. Number nine.
1: இயக்குனர் சசிவர்க்கத்தில் இந்த திரைப்படத்தில் நடிகர் விஜய் ஆண்டனி நடித்துள்ளார். படத்தின் பெயர் 100 ச

Number seven. Number seven. நடிகர் இளைய தளபதி விஜய் அவருடைய கடைசி திரைப்படம். இது படத்தின் பெயர் ஜெயநாயகன்.

0: Number six.
1: படத்தின் பெயர் சிங்கா. இந்த திரைப்படத்தில் நடிகர் கயால் சந்திரன் நடித்துள்ளார்.
2: குருவி

0: Jutenda.
1: Yeah.
2: Number five.
1: படத்தின் பெயர் மனிதன் தெய்வ மகளம்.

0: Number three.
1: இயக்குனர் ஆர் எஸ் துரை செந்தில்குமார் அவர்கள் படத்தின் பெயர் லீடர்.

நாம் அளித்து வந்த இன்றைய கொலியுப் தத்தன் நிகழ்ச்சியத்தோட நிறைவு பெற உள்ளது. இது மொரிஷியஸ் வானொலி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் என் உளமார்ந்த வணக்கம்.

0: இசை அறுவை புவனேஸ்வரியோடு.
1: வணக்கம் அன்பு நேயர்களே, மாலை நேரத்தின் அழகை தாண்டி இரவின் அமைதி மெதுவாக நம்மை அரவணைத்துக் கொண்டிருக்கிறது. நாள் முழுவதும் உழைத்து கடமைகளை நிறைவேற்றி இப்போது குடும்பத்துடன் அமைதியாக அமர்ந்து ஓய்வெடுக்கும் இந்த இனிய நேரத்தில் உங்களை இசையருவி நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய பயணத்தை இறைவனின் அருளை நிறைவூட்டும் வகையில் ஓர் இனிய பக்தி பாடலை கேட்போமா?

இரவு என்பது வெறும் ஒரு நேரம் அல்ல, அது நம்மை நாமே சந்திக்கும் நேரம். நாள் முழுவதும் ஓடிய எண்ணங்களை கொஞ்சம் அமைதியடைக்கும் நேரம் இது. குடும்பத்தினருடன் சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளும் நேரம். அந்த அழகான தருணங்களுக்கு இசை இன்னும் இனிமை சேர்க்கிறது. இது உங்கள் இரவுக்கான அடுத்த திரைப்பட பாடல்.

சிலர் இப்போது இரவு உணவை முடித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பீர்கள். சிலர் குடும்பத்துடன் தேநீர் அருந்து கொண்டிருப்பீர்கள். சிலர் நாளைய வேலைகளை நினைத்து கொண்டிருப்பீர்கள். எங்கு இருந்தாலும் அந்த இசை உங்கள் மனதில் ஒரு சிறிய புன்னகையை மலரச் செய்யட்டும். அடுத்த இனிய பாடல் இதோ உங்களுக்காக.

வேகமாக ஓடிவிடுகிறது ஆனால் இரவு மட்டும் கொஞ்சம் மெதுவாக நடக்கிறது அதனால்தான் பல இனிய உரையாடல்களும் அழகான நினைவுகளும் குடும்பத்தின் சிரிப்புகளும் இரவு நேரத்தில் பிறக்கின்றன அந்த இனிய தருணங்களோடு அடுத்த பாடலை

ஒரு நாள் முழுவதும் உழைத்த பிறகு கிடைக்கும் ஓய்விற்கு ஈடு இணை இல்லை. அந்த ஓய்வின் அருமையை உணர வைக்கும் இந்த நேரத்தில் மனதை வருடும் ஒரு பாடலுடன் தொடர்வோமாக.

வீட்டின் ஒரு மூலையில் குழந்தைகள் பாடல்களை முடித்து கொண்டு பாடங்களை முடித்து கொண்டு மற்றொரு மூலையில் பெற்றோர் நாளைய திட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். அந்த அன்பான குடும்பச் சூழலுக்கு இசை ஓர் அழகான பின்னணியாக திகழ்கிறது. அந்த குடும்ப நேரத்திற்காக அடுத்த பாடலை வழங்குகின்றோம்.

வானொலி நேயர்களே, இசை அறிவியனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி. இனிய இரவு வணக்கம்.